0: ஐயோ, சரியான தலைவலியில எப்ப பார்த்தாலும் பிடிவாதம், கடுப்பா இருக்கு எனக்கு.
1: யுகோ அவ மகானி சாப்போ யுகோ மகானி
0: மாராக்கா ஒரசுரு போல இந்தியா போல ஏ பிலத்து கோ டிகில் புலா தனடுங்க.
1: Oh, orang ketegak memang macam tu juga. Sabar juga, sabar.
0: Ha? Ketegak? Apa tu, pidi wadam ke?
1: Ha? Pi, apa? Apa? Dok, dok, dok, dok, dok, dok. Ni, ketegak tu maksud dia degil lah. Tak mau dengar cakap.
0: Oh, kalau macam tu, samalah dengan pidi wadam, kak.
1: Pula dah. Pidi wadam. Macam tu kah? Maksudnya?
0: Ketegak.
1: Lah. Lurat anak berlih. Hashtag Tiada.